சதகம் சேத ராகு அசுரேந்திரயா விசின் சந்திம திவ்ய புத்திரயாவு கிராணே கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரயா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரயா நிதாச லபீய புத்தானுபாவே விதஹா தக்வென சந்த பிரித்தே ஆனுபாவேன்.